0: தனி தபத
1: தனி தபத
0: நிதபத
1: நிதபத
0: தபத
1: தபத
0: பத
1: பத
0: மனித கணித நித நித நித நிதபத சரிகமன் கமபதி பூட்டம்.